ஆந்தலையங் சனே தெய்வாய்த்து கோய் சங்களில்லே கொலம்து கையே குலசனோ.